0: டாக்டர் மண்டபாக்க சாரதாக்கு அகிலி பிரசுதி ஹே மாயா மாலவகோள ராகமே ஷியாம சாஸ்திரி கி ரச்சனா நீலாயதாக்ஷி ஜோ கி மிஸ்ர சாப்பு தால் மே நிபத் ஹே.
1: ஷி நெக்ஸ்ட் பிரசென்ட்ஸ் அ காம்போசிஷன் ஆஃப் ஷியாம சாஸ்திரி இன் மாயா மாலவகோள ராகம் மிஸ்ர சாப்பு தாலம்.